நேரம் 5:36. இது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திப்பு மற்றும் கார்த்திக் குரல்களில் திருமலை.

நேரம் 5:41 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலன் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். அடுத்த கானம் திப்புவின் குரலில், காஞ்சனா.

நேரம் 5:46 ஒழித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரஞ்சித் மற்றும் ஆதித்யா குரல்களில் இஞ்சி இடுப்பழகி.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 12 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை. நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

புதிதாய் மறைந்திருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்திட வாழ்த்து கூறி பக்தி கீதங்களை இசைத்திட வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் மனோ.

நேரம் 6:15. இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இன்று ஆடிச்செவ்வாய் அல்லவா? அம்மனை போற்றிட வருகிறார் பி. சுசீலா.

நேரம் 6:20. எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேரம் 6:27. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசை தரும் அடுத்த பாடல் எல்.ஆர். ஈஸ்வரியின் குரலில்.

பக்தி பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். தேனிசைக்காக அடுத்த பாடலை பாட காத்திருக்கிறார் பெங்களூரு ஏ ஆர் ரமணியம்மாள். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:31.

தேனிசைக்காக அடுத்ததாக அழகு முருகனை எளிய தமிழில் பாட காத்திருக்கிறார்கள் சூலமங்கலம் சகோதரிகள். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:38.

நேரம் 6:41. பக்தியின் மனம் கமலும் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் FM Gold 100.1 MHz. தேனிசைக்கான அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் TM சவுந்தரராஜன்.

கேட்ட பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. டெனிஸுக்காக அடுத்த பாடலை பாட காத்திருக்கிறார் ஜாலி ஆபிரகாம் தனது குழுவினரோடு. பாடல் ஒலிக்கும் நேரம் 6:49.

0: ஐந்துக்கு திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் குஷோர் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்திர சங்கீதம் இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், கே எஸ் ருக்மிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரை கானம். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்கள் உரை, வழங்குபவர் பி பாலசன்சிதா, சங்கீதம் சந்தோஷம், கே பாவனி வழங்கும் கீபோர்டு இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் KV யாஷிகா, வேற்றுமையில் ஒற்றுமை என்எம் சாய் வர்ஷா வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரை கானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பராமரிப்பு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முக்கியமாக கீழே ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் ஆனது உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து ஹார்டு சர்ஃபேஸாக இருக்கணும். அதாவது ஒன்று சிமெண்ட் தரையாக இருக்கணும், இல்லை மண் தரையாக இருக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் கீழே உடன் ஃப்ளோராக இருக்கணும். வெறும் ஓப்பன் கேஜில் வச்சு எப்பவும் பேர்ட்ஸை வளர்க்காதீங்க. கீழே வந்து வெறும் வயர் மெஷ்ஷாக இருக்குது, அந்த மெஷ்ஷிலேயே இல்லை அந்த கேஜிலேயே போய் நிற்க போகுதுனாக்கா அது நல்லது கிடையாது.
3: செல்லப்பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை மத்தியாலை 720 KHz கேட்டு பயன்பெறலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து மழை திரைப்படத்திற்காக சித்ரா, கல்பனா, ரகீப், ஆலம் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ

0: திரைக்கானத்தில் தொடர்ந்து பாடல்கள் கேட்கும் முன்,
1: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டு

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: எஃப்எம் கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக கார்த்திக், எம் சி ஜெஸ் ஆகியோர் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:48 நிமிடம் 32 நொடி.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915149.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5ஆம் தேதி.
2: திரைக்காலத்தின் நிறைவான பாடலாக அமரன் திரைப்படத்திற்காக கபில் கபிலன் ரக்ஷிதா சுரேஷ் பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் மனவருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரையிசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:00, அரங்கிசை. டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். வர வல்லப ரமணா. ஜி என் பாலசுப்ரமணியம் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:32 40 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியிலேனி மனதிற்கு இசைந்த மணாளன், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் பாடல், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

அரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக காதி மோதி வாதாடும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சந்திர கவுன்ஸ் ராகம் சந்த தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனிய பாடல்களோடு இணையும் நேரம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் தில்லுமுள்ளு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பொன்னுமணி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் ஒலிக்கும் நேரம் 10:43.

0: கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
2: https://awards.govin.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: win at the Scotstown Stadium. Moreover, weightlifters Valuri Ajay Babu and Gyaneshwar Yadav clinched a silver each as India enjoyed another productive day at the Games. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். ஜெமினி திரைப்படத்திற்காக திமோத்தி பாடியுள்ள பாடல்.

காதல் மன்னன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:19:35.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்டு ரசிக்கலாம். திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக ரம்மி திரைப்படத்திற்காக அபய் ஜோத்பூர்கர் பூர்ணிமா தேவி பாடியுள்ள பாடல்

0: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது.

0: மனைவியின் கட்டளைகளை தலைமேல் கொண்டு செய்து நடப்பவனுடைய ஆண்மையை விட நாணத்தை உடைய பெண்மையே பெருமை உடையது. குறள் எண் 907 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: பெண்ணே வல் செய்தொழுகும் ஆண்மையின் பெண்ணே பெருமை உடைத்து.
0: மனைவியின் கட்டளைகளை தலைமேல் கொண்டு செய்து நடப்பவனுடைய ஆண்மையை விட நாணத்தை உடைய பெண்மையே பெருமை உடையது. குறள் எண் 907 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: வாழ்வின் நெறிக்காட்டியது குறளமுதம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். KS ருக்மிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். TK பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் R வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்கள், உரை வழங்குபவர் பி பால சஞ்சிதா, சங்கீதம் சந்தோஷம், கே பாவனி வழங்கும் கீபோர்டு இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் KV யாஷிகா, வேற்றுமையில் ஒற்றுமை NM சாய்வர்ஷா வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடியுள்ள பாடல்

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: நேரம் 12:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் திரைகானம். வீர அபிமன்யு திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், P சுசிலாவின் குரல்களில் இந்த பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்காலத்தில் நிறைவாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி, எம்.எஸ். ராஜு பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் நெஞ்சில் நீங்க இடம்பெற்ற பாடல்களுடன் உலா வந்தது திரை கானம். மீண்டும் திரை கானம் 2:30 ஒலிபரப்பாகும். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெல்லிசை பாடல்களை நாளை மதியம் 12:40 கேட்கலாம்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 1:33, 35 நொடி. நிறைவாக சுந்தரேஸ்வரனே பாபநாசம் சிவன் பாடல் கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

இதுவரை இசைமலரில் கே எஸ் ருக்மிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் 4 மணியரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகாணத்தில் முதல் பாடலாக பொற்காலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல்.

0: மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். இனி விளம்பரங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும்

0: நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இனி விளம்பரங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் பாடிய பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 3:01, 100.1 MHz FM கோல்டில் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. திரைகாணத்தில் தொடர்ந்து இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்

0: அன்பேவா திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்து முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன்.
1: ஹே குருவி, குருவி குருவி, ஹே குருவி, சிட்டுக்குருவி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில்

0: பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

ஒலித்த குரல்கள் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி புது கவிதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க ஏற்கும் குரல் சித்ரா மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக.

0: கே ஜி யேசுதாஸ் குரலில் இந்தியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.

ஒலித்த குரல் சாதனா சர்க்கம் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். திரைகாணத்தில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல்கள் மதுஸ்ரீ நரேஷ் ஐயர் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக.

0: ISSF World Cup in Hangzhou, China today. With this podium finish, India's medal tally at the ISSF World Cup in Hangzhou has risen to 4, including 1 gold, 1 silver and 2 bronze. And benchmark domestic equity indices ended nearly flat today. Sensex closed at 76,766, while Nifty dropped 11 points to settle at 23,985. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று மெகா ஹெர்ட்ஸ் சென்னை எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தேநீர் நேரம் இது. தொடர்வது விளம்பரங்கள்.
3: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி,
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது

0: புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் வல்லபை நாயகா, லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணம், மோகன கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் மும்பை ஷில்பால் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீனாட்சி மெமுதம், முத்துசுவாமி தீட்சித கிருதி, பூர்வி கல்யாணி ராகம், ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டும் டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி. ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:05. விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நேர்களே,
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை. தேஷ்

0: தொழிலாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 சிறுவர் சோலை. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்கள். உரை வழங்குபவர் பி பால சன்ஷிதா. சங்கீதம் சந்தோஷம் கே பவானி வழங்கும் கீபோர்ட் இசை. நீதி கதைகள் சொல்பவர் KV யாஷிகா. வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் சாய் வர்ஷா வழங்கும் உரை. 8:00 சன்சத் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 3:10 இனிய ராகம் பண்டிட் பீம்சன் ஜோஷி அவர்களின் பாட்டு, KL சைகல் அவர்களின் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் விசூர் VS பொன்னுசாமி அவர்கள் குழுவினரின் நாகேஸ்வர இசை. 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை. 9:00 அரங்கிசை வி பரத்குமார் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, சதுஸ்ர ஜாதி திருப்பிடத்தாளம். மாலை 5:00 அரங்கிசை, லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேத்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், ரோரிங் டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன், இன்டர்நேஷனல் டைகர் டே. உரை வழங்குபவர் டி லோகேஷ். ஹானரிங் ஏ பயோனீர், ரெமம்பரிங் அண்ட் லெஜண்ட் JRD டாடா பர்த் அனிவர்சரி ஆஃப் JRD டாடா. எஸ் சஹேரா வழங்கும் உரை. நேச்சர்ஸ் டச் இன் எவ்ரி மொமெண்ட். உரை வழங்குபவர் பி அபர்ணா. 8:00 சன்சத் சமீக்ஷா. 9:15 ஸ்பாட்லைட். 10:10 விஸ்வதர்பன். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: supporting discouraging speculative trading and ensuring the continuous availability of sugar at reasonable prices. India has termed the so-called legislative assembly elections being conducted in POJK an attempt by Pakistan to camouflage its illegal occupation and hide its grave human rights violations in the region. Briefing media in New Delhi this afternoon, the External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal called it a cosmetic electoral exercise.
1: The entire union territories of Jammu, Kashmir and Ladakh, including the areas currently under illegal and forcible occupation of Pakistan, are integral and inedible parts of India. The current cosmetic electoral exercise is nothing but an attempt by Pakistan to camouflage its illegal occupation and hide its grave human rights violations in the region. The ongoing mass protests in the Pakistan-occupied Jammu and Kashmir are the direct consequences of its economic exploitation, denial of fundamental rights to the people and their administrative oppression.
0: At least 20 people have been killed and several others are injured in POJK after Pakistani security forces opened fire on the protesters during a long march organized by the Joint Awami Action Committee at Rawalkot yesterday. According to reports, several of the injured are in critical condition, raising fears that the death toll may rise. President Draupadi Murmu today presided over a special book release ceremony at Rashtrapati Bhavan, marking the completion of 4 years of her presidency. Vice President C.P. Radhakrishnan released 5 commemorative books on the occasion. In her address, President Murmu described the high constitutional post as a profound responsibility rather than merely an honour. At the ongoing Commonwealth Games, India's Sri Hari Nataraj qualified for the 100-meter backstroke swimming competition in Glasgow, Scotland today. Nataraj finished 5th in his heat and 13th overall. India's para swimmers also enjoyed a successful outing, with RVV BK Bodigena and Ali Imam qualifying for the men's 50-meter freestyle S13 final. In the men's 400-meter, Indian sprinter Vishal TK progressed to the semi-finals. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது
3: சிறுவர் சோலை. இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க பி பாலசன்ஷிதா.
5: பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத மாபெரும் ஆளுமை. ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து நாட்டின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை அலங்கரித்தவர். விஞ்ஞானியாக நாட்டை பாதுகாப்பதிலும் தலைவராக நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதிலும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த உன்னத மனிதர். இந்தியாவின் வருங்கால தூண்களான இளைஞர்களின் நெஞ்சங்களில் கனவு விதைகளை விதைத்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவுல் பக்கீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 அன்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதியான ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை ஜைனுல் ஆப்தீன், தாய் ஆஷியம்மா. கலாமின் குடும்பம் ஆரம்பத்தில் வசதியாக இருந்த போதிலும் காலப்போக்கில் வறுமையின் பிடியில் சிக்கியது. இதனால் கலாம் அவர்கள் தனது சிறு வயதிலேயே குடும்பத்திற்கு உதவவும் தன் கல்வி செலவை சமாளிக்கவும் நாளிதழ்கள் விநியோகம் செய்யும் பணியை செய்தார். ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் கலாம் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார். அங்கு அவரது ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் கலாமின் வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஒருமுறை பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்க மாணவர்களை கடற்கரைக்கு அழைத்து சென்று காட்டிய போதுதான் கலாம் அவர்களுக்கு வான்வெளி அறிவியல் மீதான ஆர்வம் பிறந்தது. ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளியில் பயின்றார். அங்கு அவரது ஆசிரியர், மனதில் தீவிரமான ஆசையும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். திருச்சிராப்பள்ளியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்றார்.

சென்னை தொழில்நுட்ப கழகத்தில் வான்வெளி பொறியியல் பயின்றார். அங்கு இறுதி ஆண்டு திட்டத்தை மிக குறுகிய காலத்தில் அசாத்திய திறமையுடன் முடித்து தன் பேராசிரியரின் பாராட்டுகளை பெற்றார். படிப்பை முடித்த கலாம் இந்திய விண்வெளி துறையிலும் பாதுகாப்பு துறையிலும் இரண்டு மிக முக்கிய அமைப்புகளில் முத்திரை பதித்தார். ஒன்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. 1958 கலாம் அவர்கள் DRDOவில் ஒரு விஞ்ஞானியாக தனது பணியை தொடங்கினார். அங்கு அவர் இந்திய இராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்தார். 1969 கலாம் அவர்கள் இஸ்ரோவுக்கு மாற்றப்பட்டார். இது அவரது வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தது. இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவுகணையான SLV-3 திட்டத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 1980 ஜூலை மாதம் SLV-3 ஏவுகணை மூலம் ரோகிணி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இது இந்தியாவை விண்வெளி வல்லரசு நாடுகளின் வரிசையில் இணைத்தது. 1982 கலாம் அவர்கள் மீண்டும் DRDOவின் இயக்குநராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் பாதுகாப்பு தேவையை உணர்ந்த அவர் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கினார். இவரது வழிகாட்டுதலின் கீழ் உருவான 5 முக்கிய ஏவுகணைகள்: பிருத்திவி, நிலத்திலிருந்து நிலத்திற்கு பாயும் ஏவுகணை; அக்னி, நடுத்தர தூரம் வரை பாயும், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை; த்ரிஷுல், நிலத்திலிருந்து ஆகாயத்திற்கு பாயும் ஏவுகணை; ஆகாஷ், வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு; நாக், டாங்குகளை அளிக்கும் எதிர்ப்பு ஏவுகணை. இவற்றில் அக்னி, பிருத்திவி ஆகிய ஏவுகணைகளின் அசாத்திய வெற்றி இவருக்கு உலக அரங்கில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற பெருமையை பெற்றுத்தந்தது. 1998 மே மாதம் ராஜஸ்தான் பாலைவனத்தில் இந்தியா நடத்திய பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையில் கலாம் அவர்கள் முதன்மை பங்கு வகித்தார். அப்போதைய பிரதமர் ஆதரவுடன் அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கே தெரியாமல் மிகவும் ரகசியமாக நடத்தப்பட்ட இந்த சோதனை இந்தியாவை அதிகாரப்பூர்வ அணு ஆயுத நாடாக மாற்றியது. 2002 இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது பதவி காலத்தில் லட்சக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை நேரில் சந்தித்து பேசினார். அவர்களின் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்து நாட்டை கட்டமைக்க ஊக்குவித்தார். டாக்டர் கலாம் அவர்கள் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். அவர் எழுதிய நூல்கள் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளன. அக்னி சிறகுகள் அவரது சுயசரிதை நூல் வறுமையை வென்று எப்படி சாதிக்கலாம் என்பதை விளக்குகிறது. இந்தியா 2020, இந்தியா தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் எப்படி 2020 வல்லரசாக மாற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையை இதில் விவரித்தார். எழுச்சி தீபங்கள் இந்திய இளைஞர்களின் சிந்தனைகளை தூண்டும் உன்னத படைப்பு இது. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு. உன் முதல் வெற்றிக்காக பெருமைப்படாதே, ஏனெனில் 2வது முயற்சியில் நீ தோல்வியடைந்தால் முதல் வெற்றி தற்செயலாக கிடைத்தது என்று சொல்ல ஒரு கூட்டமே காத்திருக்கும். ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு சிறந்த நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம். நாட்டிற்கு அப்துல் கலாம் அவர்கள் ஆற்றிய அரும் பணிகளுக்காக இந்திய அரசு மற்றும் சர்வதேச அமைப்புகள் பல்வேறு உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்தன. 1981 பத்மபூஷன் விருது, 1990 பத்ம விபூஷன் விருது, 1997 பாரத ரத்னா விருது. இது இந்தியாவின் மிக உயரிய குடிமகன் விருது. உலகெங்கிலும் உள்ள 40 மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தன. ஐக்கிய நாடுகள் சபை கலாம் அவர்களின் 79வது பிறந்த நாளை உலக மாணவர்கள் தினமாக அறிவித்தது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு பிறகும் கலாம் அவர்கள் ஓய்வெடுக்க விரும்பவில்லை. பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பேராசிரியராக பணிபுரிந்து மாணவர்களுக்கு கற்பிப்பதையே தன் இறுதி மூச்சு வரை தொடர்ந்தார். 2015 July 27 ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கழகத்தில் மாணவர்களுக்கிடையே வாழக்கூடிய தகுதியுள்ள பூமி என்ற தலைப்பில் உரையாற்றி கொண்டிருந்த போதே மேடையில் மயங்கி விழுந்து மாரடைப்பால்

0: காலமானார். அவரது உடல் அவர் பிறந்த ராமேஸ்வரம் மண்ணில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்மிடையே உடலால் மறைந்திருந்தாலும் அவர் விதித்த சிந்தனைகளும் காட்டிய எளிமையான வாழ்வும் என்றும் அழியாதவை. நாட்டை நேசிப்பதும் கடின உழைப்பும் சற்றும் தளராத தன்னம்பிக்கையும் தான் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய அந்த மாமனிதரின் வழி நடப்போம்.
1: இதுவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் பி பாலசன்ஷிதா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில் நமக்காக கீபோர்ட் வாசிக்க வந்திருக்காங்க கே பாவனி.
2: இப்போ நான் வாசிக்க போறது நகுமோமோ.

0: இதுவரை நமக்காக கீபோர்ட் வாசித்தவர் கே பாவனி. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க கே வி யாஷிகா.
1: முன்னொரு காலத்தில் அடர்ந்த காடாக பொன்மலை காடு இருந்தது. அங்கே எண்ணற்ற மான்கள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அவற்றிற்கு தலைவனாக அறிவு நிறைந்த மான் ஒன்று இருந்தது. அது சொல்வதை கேட்டு எல்லா மான்களும் நடந்து கொள்ளும். அதனால் அவை எந்த ஆபத்துமின்றி அங்கே வாழ்ந்து வந்தன. அந்த தலைவன் மானின் புகழ் எங்கும் பரவியது. பக்கத்து காட்டில் இருந்த பெண்மான் ஒன்று தன் குட்டியுடன் அங்கு வந்தது. தலைவன் மானை வணங்கியது, "அண்ணா, என் மகனை உங்களிடம் விட்டு செல்கிறேன். நீங்கள்

0: அவனுக்கு ஆசிரியராக இருக்க வேண்டும். ஆபத்தில் இருந்து தப்பிக்கும் வழிமுறைகளை சொல்லி தர வேண்டும் என்று வேண்டியது. தங்கையே, உன் மகனுக்கு எல்லாவற்றையும் நான் கற்றுத் தருகிறேன். பிறகு அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றது அது. தன் மகனை அங்கேயே விட்டு சென்றது பெண்மான். அந்த குட்டி மானுக்கு எல்லா பாடங்களையும் கற்றுத்தந்தது தலைவன் மான். குட்டி மானும் ஆர்வத்துடன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது. சில மாடங்கள் சென்றன. குட்டி மானிடம் தலைவன் மான், எல்லா பாடங்களையும் நீ நன்றாக கற்றுவிட்டாய். இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ செல்லலாம் என்றது தலைவன் மான். தன் தாயிடம் வந்த குட்டி மான் நடந்ததை சொன்னது. ஒரு மாடம் சென்றது. வழக்கம்போல மேயன் சென்றது குட்டிமான். வேடன் விரித்து வைத்திருந்த வலையை அது கவனிக்கவில்லை. அதற்குள் சிக்கிக் கொண்டது. இதை பார்த்த தாய்மான் திகைத்து நின்றது. அழுது புலம்பியபடியே தலைவன் மானிடம் சென்றது. அண்ணா, என் மகனுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்து விட்டேன். இனி அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றாயே. இப்பொழுது என் மகன் வலையில் சிக்கிக் கொண்டுள்ளான். இனி அவனை நான் உயிருடன் பார்ப்பேனா? நீங்கள் கற்றுத்தந்த பாடம் இவ்வளவுதானா என்று கண்ணீர் மல்க கேட்டது பெண்மான். அதற்கு தலைவன் மான், தங்கையே, உன் மகன் முழுமையாக கல்வி கற்றுவிட்டான். ஆபத்துக்களிலிருந்து தப்பிக்கும் எல்லா வழிமுறைகளும் அவனுக்கு தெரியும். வேடனின் வலையிலிருந்து அவன் கண்டிப்பாக தப்பித்து விடுவான். கற்ற கல்வி அவனை கைவிடாது என்று ஆறுதல் சொன்னது. அங்கே வலையில் சிக்கியிருந்த குட்டிமான் சூழ்நிலையை ஆராய்ந்தது. வலையிலிருந்து விடுபட முடியாது என்பதை அறிந்தது. என்ன செய்தால் தப்பிக்கலாம் என்று சிந்தித்தது. தலைவன் மான் சொல்லித்தந்த பாடம் ஒன்று அதன் நினைவுக்கு வந்தது. தன் கால்களை இணைத்தபடி அப்படியே படுத்தது. உடலை நேராக்கியது. நாக்கை வெளியே நீட்டியது. இரண்டடு போல் நடித்தது. கீழ்மூக்கு வழியாக மெல்லியதாக காற்றை இழுத்தது. அது மூச்சு விடுவதே தெரியவில்லை. அதன் உடலில் நீளம் பாய தொடங்கியது. காக்கை ஒன்று அங்கே பறந்து வந்தது. இறந்து போன மான் என்று அதை நினைத்தது. அதன் மேல் அமர்ந்தது. அப்போது அந்த வேடன் அங்கு வந்தான். அவனை பார்த்ததும் காக்கை பறந்து சென்றது. இறந்ததை போல இருந்த மானை பார்த்தான் வேடன். வலையில் சிக்கிய அதிர்ச்சியில் அது இறந்து விட்டது என்று நினைத்தான் வேடன். வலையை அவிழ்த்தான். இதற்காகவே காத்திருந்த மான் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. தன் தாயிடம் வந்தது அது. மகனை பார்த்த பெண்மான் மகிழ்ச்சி அடைந்தது. அங்கிருந்த தலைவன் மான், தங்கையே, உன் மகன் நன்றாக கல்வி கற்றுவிட்டான். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றனே, அது உண்மையாகிவிட்டது பார்த்தாயா என்று பெருமையுடன் சொன்னது. தலைவன் மானை வணங்கிய இரண்டு மான்களும் அங்கிருந்து சென்றன.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் கே வி யாஷிகா. வேற்றுமையில் ஒற்றுமை உரை வழங்க வந்திருக்காங்க என் எம் சாய் வர்ஷா.
2: ஒரு பூ மாலையாகாது, ஒரு துளி கடலாகாது, ஒரு நட்சத்திரத்தால் வானம் ஒளிராது, ஆனால் அவை ஒன்றிணைந்தால் உலகமே வியக்கும் அழகு பிறக்கும். இவ்வுலகில் வாழும் மக்கள் எண்ணங்களால் வேறுபட்டவர்கள், ஆனால் உணர்வால் ஒன்றுபட்டவர்கள். இதையே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தொடர் உணர்த்துகிறது. நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த உலகத்தில்

இரண்டு மனிதர்களின் கைரேகை ஒன்றா? இல்லை. இரண்டு மனிதர்களின் குரல் ஒன்றா? இல்லை. இரண்டு மனிதர்களின் சிந்தனை ஒன்றா? இல்லை. இறைவன் கூட மனிதர்களை ஒரே மாதிரி படைக்கவில்லை. அப்படி இருக்க நாம் ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும்? வேறுபடுவது தவறல்ல. வேறுபட்டும் ஒன்றாக இருப்பதுதான் மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய வெற்றி. ஒற்றுமை என்றால் என்ன? அது ஒரே மாதிரி இருப்பதல்ல, ஒரே மாதிரி பேசுவதல்ல, ஒரே மாதிரி சிந்திப்பதும் அல்ல. ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு இருந்தாலும் ஒரே லட்சியத்திற்காக கைகோர்த்து நிற்பதுதான் ஒற்றுமை. இயற்கையை பாருங்கள். வானவில் ஏழு நிறங்களால் ஆனது. ஏழு நிறங்களும் தனித்தனி, ஆனால் ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே அது வானத்தை அலங்கரிக்கிறது. இசையை பாருங்கள். ஏழு ஸ்வரங்கள், ஒவ்வொன்றும் வேறு, ஆனால் ஒன்றாக இணையும் போதுதான் மனதை உருக்கும் இசை பிறக்கின்றது. அதேபோல் மனிதர்களும். மொழி வேறு, மதம் வேறு, பண்பாடு வேறு, பழக்க வழக்கம் வேறு, ஆனால் இதயம் ஒன்று. அதுதான் இந்த மண்ணின் பெருமை. அதனால்தான் நமது பாரதியார் பாரத தாயை குறிப்பிடும் பொழுது 30 கோடி முகமுடையால், உயிர்மெய்ப்புற வென்றுடையால், இவள் செப்பு மொழி 18 உடையால், என்னிற் சிந்தனை ஒன்றுடையால் என்கிறார். சங்க காலம் முதல் இன்று வரை இந்த மண் யாரையும் தள்ளி நிறுத்தவில்லை. வந்தவர்களை வரவேற்றது, அன்பை விதைத்தது, பண்பாட்டை பகிர்ந்தது. ஏனென்றால் தமிழ் சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் வெறுப்பு அல்ல, அன்பு. திருவள்ளுவர் கூறுகிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இருக்கும் இடத்தில் பிரிவு இருக்காது, அன்பு இருக்கும் இடத்தில் உயர்வு இருக்கும். ஒரு மரத்தை நினைத்து பாருங்கள். வேர்கள் ஒன்றல்ல, கிளைகள் ஒன்றல்ல, இலைகள் ஒன்றல்ல, பூக்கள் ஒன்றல்ல, ஆனால் மரம் ஒன்று. அதேபோல் குடும்பம். அப்பாவின் எண்ணம் வேறு, அம்மாவின் குணம் வேறு, பிள்ளைகளின் கனவுகள் வேறு, ஆனால் அந்த வீட்டின் உயிர் ஒன்று. அதுவே ஒற்றுமை. நம் நாட்டை பாருங்கள். வடக்கில் பனிமலை, தெற்கில் கடல், மேற்கில் பாலைவனம், கிழக்கில் வளமான நதிகள். இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தும் ஒரே தேசிய கொடியின் கீழ் நாம் அனைவரும் பெருமையுடன் நிற்கிறோம். அதுதான் நமது பலம். நண்பர்களே, ஒற்றுமை என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு சக்தி. ஒரு மனிதன் வேகமாக ஓடலாம், ஆனால் ஒரு குழு வரலாற்றையே மாற்ற முடியும். ஒரு தீப்பொறி மட்டும் வெளிச்சம் தரும், ஆனால் 1000 தீப்பொறிகள் சேர்ந்தால் அது சூரியனுக்கே போட்டியாக ஜொலிக்கும். ஒரு துளி நீர் சிறியது, ஆனால் கோடிக்கணக்கான துளிகள் சேர்ந்தால் அது பெருங்கடலாகிறது. அதேபோல ஒரு மனிதனின் முயற்சி பாராட்டப்படும், ஆனால் ஒற்றுமையாக உழைக்கும் மக்களின் முயற்சி வரலாறாக மாறும். இன்று உலகம் வேகமாக முன்னேறுகிறது. அறிவியல் வளர்கிறது, தொழில்நுட்பம் வளர்கிறது, செயற்கை நுண்ணறிவு வளர்கிறது. ஆனால் உலகிற்கு இன்னும் மிகவும் தேவைப்படுவது ஒற்றுமை. ஏனென்றால் இயந்திரங்கள் உருவாக்குவது தொழில்நுட்பத்தை, மனிதர்கள் உருவாக்குவது நம்பிக்கையை. அந்த நம்பிக்கையின் பெயர்தான் ஒற்றுமை. நாம் யாராக இருந்தாலும், மாணவராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் வேறு, ஆனால் நமது கனவு ஒன்று. இந்த மண்ணை உயர்த்த வேண்டும், இந்த மொழியை உயர்த்த வேண்டும், இந்த மனிதநேயத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நண்பர்களே, ஒரு குச்சியை எளிதாக உடைக்கலாம், ஆனால் அதே குச்சிகள் ஒன்றாக கட்டப்பட்டால் உடைக்கவே முடியாது. அதுதான் ஒற்றுமையின் வலிமை. நம்மை பிரிப்பது பெயர்கள் அல்ல, நம்மை இணைப்பது மனங்கள். நம்மை பிரிப்பது மொழிகள் அல்ல, நம்மை இணைப்பது மனிதம். நம்மை பிரிப்பது எல்லைகள் அல்ல, நம்மை இணைப்பது அன்பு. நாம் வேறுபட்டவர்கள் என்பதற்காக பெருமை கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த வேறுபாடுகள்தான் இந்த உலகத்தை அழகாக்குகின்றன. ஆனால் அந்த வேறுபாடுகளை தாண்டி ஒன்றாக நிற்பதற்காக இன்னும் அதிகமாக பெருமை கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒற்றுமை என்பது வெறும் பலம் அல்ல, அது ஒரு அடையாளம், அது ஒரு பண்பாடு, அது ஒரு பொறுப்பு, அது தமிழின் உயிர். மகாகவி பாரதியார் எழுதிய கவிதையை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளரது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி.

0: நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ? இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லாமோ? வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர். பல்வேறு வண்ண மலர்கள் ஒன்றாகச் சேர்ந்து ஒரு அழகான மாலையாக மாறுவதைப் போல பல்வேறு கலாச்சாரங்கள் இணைந்துதான் இந்தியா என்ற பேரழகை உருவாக்கியுள்ளன. வண்ணங்கள் பல பல, ஆனால் வானவில் ஒன்றுதான் என்பதே இந்தியாவின் நிதர்சனம்.
1: இதுவரை வேற்றுமையில் ஒற்றுமை உரை வழங்கினார் N.M. சாய் வர்ஷா. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?

0: ஆகாஷ்வாணி நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வுகள் சீர்திருத்தம் தொடர்பாக அதற்கான மத்திய அரசின் குழுவில் இடம்பெற்றுள்ள சென்னை IIT இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நீட் தேர்வு குறித்து சென்னை IIT இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில்,
2: ஒரு ரோபஸ்ட், அதே டைம் ஒரு டிரான்ஸ்பரண்ட், லீக் ப்ரூஃப் எக்ஸாமினேஷன் நடத்தணுங்கிறது தான் இப்ப எல்லாரோட எதிர்பார்ப்பு. குறிப்பா யூத், சில்ட்ரன், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் நம்ம எழுதுறோம். டிரான்ஸ்பரன்சினா என்னன்னா, நம்ம வந்து ஒரு 90 மார்க் நமக்கு வருதுன்னா ஏன் அந்த 90 மார்க் வந்திருக்கு, எப்படி அவாலுவேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரன்சி தேவைப்படுது. அதே டைம் எல்லா எக்ஸாமினேஷன் இப்போ காம்படிட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அதனால லீக் ப்ரூஃபா இருக்கணும் க்வெஸ்சன் பேப்பர், அதே டைம் அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இதுதான் ரெண்டும் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இதுக்கு எப்படி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பா இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் வந்து ஜெய் 1985 எழுதிட்டு 5000 பசங்க எழுதினாங்க. இன்னைக்கு 1.5 மில்லியன் பீப்புள் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ்பயர் பண்றாங்க. ஸோ எல்லாரும் ஒரு IITக்கோ ஒரு இதுக்கு அட்மிஷனுக்கு அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கு. குறிப்பாக இப்போ வந்த ஆல் இண்டியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷனில் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 30% தாண்டி இருக்கு இந்தியா பொறுத்தவரை. அதாவது 70-100 ஸ்டூடெண்ட்ஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் வராங்க. அதனால இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இது பார்த்தா ஒரு 25-26 இருந்தது, இப்போ 30 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய குழந்தைகள் இன்னும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வர போகிறாங்க. அவங்களுக்கு அதனால இந்த எக்ஸாமினேஷன் நிறைய ஸ்கேல் ஆகி செய்யணும். இதற்கு வந்து நம்ம ஜேஇஓட ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1985 அந்த டைமில் இட் வாஸ் பென் அண்ட் பேப்பர் சப்ஜெக்டிவாக இருந்தது. 5000 பேர் தான் எல்லாரும் கரெக்ட் பண்ண முடிஞ்சது. அதை தாண்டி அது வந்து ஒரு 50,000 அந்த லெவல் வரத்தே மேனுவலாக கரெக்ட் பண்ணுறது அந்த குறுகிய காலகட்டத்தில் முடியல. ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் கொடுக்கணுங்கிற போது ஆப்டிக்கல் ஓஆர்எஸ் டெக்னாலஜியை IITs தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த இதில் ஷீட்டில் பபுள் பண்ணுறது, அதை ஸ்கேன்

பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ வந்து நீட்டில் இன்னமும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஆர்எஸ் ஒரு அளவு பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ஓஆர்எஸ்ல மெயின் என்னன்னா, நம்ம கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணணும், அது எல்லா இடத்துக்கும் அனுப்பணும், அவங்களுக்கு அந்த ஓஆர்எஸ் ஷீட் இருக்கணும், அதை கலெக்ட் பண்ணணும், திருப்பி அதை ஸ்கேன் பண்ணி பண்ணுறது. ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒரு குறுகிய காலம், ஒரு மாதத்துக்குள்ள நம்ம எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும்னா இந்த ஓஆர்எஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. அதுலேயே நிறையா டெக்னாலஜிஸ் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த ஆப்டிக்கல் லைட்டை வச்சு ஸ்கேன் பண்ணுறதை விட இமேஜ் ப்ராசஸிங், அந்த இமேஜை வச்சு ஸ்கேன் பண்ணுறது, இது மாதிரி பல டெக்னாலஜிஸ் பண்ணி அந்த காலத்தில் அதை ரொம்ப பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்துருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் மெயினாக என்னென்னா, நம்மளால் ஒரு வருஷத்தில் ஒரு செஷனில் 3 லட்சம் குழந்தைகளுக்கு பண்ணலாம் மேக்ஸிமம். அதனால் இப்போ ஜெஇ மெயினில் ஒரு 15 லட்சம் பேர் பண்ணுறான்னா 5 செஷனாக பிரிக்கிறோம். 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் மட்டும் இருந்தோம்னா ஒரு 10-15 செஷன் நடத்துகிறோம். இப்போ நீட்டை பொறுத்தவரையில் ஒரு செஷனில் நீட்டை ஃபுல்லாக முடிக்கணுங்கிற ஒரு

0: பண்ணணும்னா கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் நாட் பாசிபிள், நம்மளால செய்ய முடியாது. ஒன்லி த ஓஆர்எஸ் பேஸ் டெஸ்ட், அதுதான் இப்போ அந்த என்டிஏ பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் நம்ம ஒரு காலகட்டத்திலேருந்து ஒரு கடந்த 40 வருஷமாக ஒரு ஒரு சைடும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணின்றா இருக்கும். நம்ம கண்ட்ரி மாதிரி எந்த கண்ட்ரிலையுமே இவ்வளோ விரிவாக ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கலை, பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேபி 10th இருக்கலாம், 12th இருக்கலாம், எல்லாமே இந்த அளவு விரிவாக எந்த கண்ட்ரிலையும் நடக்கலை. ஏன்னா நமக்கு அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. நீட் பொறுத்தவரையில் 2024 ஒரு லீக் நடந்தது. அந்த லீக் நடந்தது எப்போன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன், அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தா தான் என் பதிலும் உங்களுக்கு சரியா இருக்கும். 2024 நீட்டு நடந்த போது அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் கொண்டு வைப்பாங்க. அங்கேருந்து அவங்க வந்து எக்ஸாம் சென்டருக்கு முதல் நாள் சாயங்காலம் எடுத்துன்னு போவாங்க. அங்கே எக்ஸாம் சென்டர் அதை போகிற வழியிலையும் எக்ஸாம் சென்டர்லேயும் பொட்டியை திறந்து எடுத்திருக்கதா அப்போ அந்த காலத்தில் சிபிஐ நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதில் பெனிஃபிட் ஆனவங்க 40-50 பேர் தான், அத்தனை பேரையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு தீவிர ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க, நீட்டு திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இதில் நமக்கு லீக் ஆகிருக்கு. அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்சில் வந்தது. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருந்தார். கிட்டத்தட்ட 3 அதை விசாரிச்சாங்க. 3 விசாரிச்சு சிபிஐயோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமும் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்போ கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இது வந்து ஒரு லீக் ஆனது கரெக்டு, ஆனால் கண்டெய்ன்டாக லீக் ஆகிருக்கு, அது யாருக்கெல்லாம் அது பெனிஃபிஷரி அவங்கெல்லாம் பிடிச்சாச்சு, எக்ஸாமினேஷன் காம்ப்ரமைஸ் ஆகலை, அதனால நம்ம வந்து ரீடெஸ்ட் வேண்டான்னு சொன்னாங்க. அது முடிஞ்சோன்னா அப்போ இமீடியட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் அப்போ இருந்த மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்ஜி அவரோட இதில் வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. இல்லை டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன், அவரை சேர்பர்சனாக போட்டு நிறைய எமினன்ட் ப்ரொஃபஸர்ஸை வச்சு அந்த நீட் 2024 இதை ஸ்டடி பண்ணி என்ன ரீஃபார்ம்ஸ் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 250+ ரீஃபார்ம்ஸ், அது நிறைய பப்ளிக் கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு கமிட்டி மெம்பர் சொன்ன மட்டும் கிட்டத்தட்ட 40,000-50,000 பப்ளிக் ரெப்ரஸன்டேஷன்ஸ் வந்தது. எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி ஒரு 250+ அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. டு பி ஃப்ரேங்க், என்டிஏ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2026 May 3 நடந்த எக்ஸாமில் லீக், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து என்டிஏலேருந்து வெளியில் போயிட்டு அது அப்புறம் அது பிரிண்ட் ஆகி அது பாக்ஸில் எல்லா சென்டருக்கும் போய் எல்லா சென்டர்லையும் சீல திறந்து அதுலேருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து கேண்டிடேட்டோட கையில் போகிற வரையில் அந்த ப்ராசஸில் எந்த விதமான லீக்கும் நடக்கலை. லீக் நடந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப சர்ப்ரைசிங்லி மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த என்டிஏலேருந்து அங்க கொஸ்டின் பேப்பர் செட்டரை அவங்களே இதை லீக் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண அப்புறம் நீங்க என்கிரிப்ஷன் போடலாம், டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாம் பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர் செட்டரே அதை லீக் பண்ணா, அதாவது எல்லா ஆபரேஷனுக்குமே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், ஒரு எலெக்ஷன் நடத்துறோம், எல்லாத்துக்குமே ரூட் ஆஃப் ட்ரஸ்ட்னு இருக்கு, சில பேரை நம்ம நம்பணும். எக்ஸாமை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டருங்கிற ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. நம்ம மாதா பிதா குரு தெய்வம் சொல்றோம், அந்த குருவை வந்து ஒரு பெரிய பெடஸ்டலில் வச்சுருக்கோம், டீச்சிங்கிறது ஒரு ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் வச்சுருக்கோம். பட் துரதிருஷ்டவசமாக இந்த தடவை என்ன இருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸே அதை லீக் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ரூட் ஆஃப் ட்ரஸ்ட் போயிடுச்சு. அதனால எல்லாமே May 3 நடந்த பரீட்சையை கேன்சல் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கு. த மொமெண்ட் இது தெரிஞ்சோன்னே மினிஸ்ட்ரி அதை கேன்சல் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணாங்க. 2வது ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு அளவு இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த செட்டர் அதெல்லாம் நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி திருப்பியும் இன்னொரு தடவை ரீவர்க் பண்ணி 2வது நீட், அதாவது ஜூன் மாதம் நடந்த நீட்டில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கிளீனாக அது நடந்து அது ரெக்கவர் ஆகி அந்த சிஸ்டம் வேலை செஞ்சிருக்கு.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், நாட்டின் பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதி கடந்த ஜூன் மாதத்தில் 21% அளவுக்கு உயர்ந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாப்பது நமது பொறுப்பு மட்டுமின்றி கடமையும் ஆகும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வலியுறுத்தியுள்ளார். ஹெபடைட்டிஸ் பாதிப்பு இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் அடங்கிய 92 லட்சம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:15. விளம்பரங்களை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
6: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
5: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
6: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
5: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
1: திரைகாணத்தில் முதல் பாடலாக டிராகன் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைக்கணம் தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
0: திரைக்கணத்தில் தொடர்ந்து இட்லி கடை திரைப்படத்திலிருந்து தனுஷ் அறிவு பாடிய பாடல்.

0: சந்தோஷ் நாராயண் குரலில் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: Mantra. You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் நெஞ்சிருக்கும் வரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன்.

0: திரைக்காலத்தின் நிறைவாக வாலிப விருந்து படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எல்லாரையும் சொல்லி
1: வாலிப விருந்து.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 நிமிடம். ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் காதலுக்கு மரியாதை, பொற்காலம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இடம்பெறுவது காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து பாடல்கள்.

வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்கடா.

0: semi-final of men's 100-meter backstroke swimming competition at Glasgow in Scotland yesterday. Para swimmers RBV BK Budigina and Ali Imam also qualified for the men's 15-meter freestyle SL13 final. Athlete Vishal TK progressed to the semi-finals of men's 400-meter race. India is currently placed at the 8th position in the overall standing with 10 medals, including 2 gold, 5 silver and 3 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில் அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை. இதில் பார்த்தால் பசதியிலும் காத்திருந்த கண்கள், நெஞ்சில் ஓர் ஆலயம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலிவிழா வருவது பார்த்தால் பசதியிலும் படத்திலிருந்து.
2: மெல்லினமாம்
3: எரல வாழல
2: இடையினமாம்
3: இடையினமாம்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை பார்த்தால் பசிதீரும், காத்திருந்த கண்கள், நெஞ்சலோர் ஆலயம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

என்ற நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ஞானவழி, காசியதான் கடவுளடா, சங்கை முழங்கு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். துவக்கமாக ஞானவழி படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே.

தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

நேரம் நள்ளிரவு 2:27, 3:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை ஞான ஒளி படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து காசியே தான் கடவுளடா படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எல்லா ரீஸ்வரி மற்றும் கோவை சுந்தர்ராஜன் இணைந்து பாடலில் பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வழிக்கவிருப்பது MS விஸ்வநாதன், வீரமணி மற்றும் AL ராகவன் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரையில் காசேதான் கடவுளடா, அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சுக்கு தேர்ந்தா காசேதான் கடவுளடா. ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரையில் காசேதான் கடவுளடா, அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சிக்கிட்டேன்டா காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான்.

0: அடி அடிப்பேன், இளங்கட்டி அடிப்பேன், சோக்கா பேசினே கப்பத்து பாக்கெட் அடிப்பேன். சுட்டிருந்தா டீ அடிப்பேன், இளங்காட்டி அடிப்பேன், சோக்கா பேசினே கப்பத்து பாக்கெட் அடிப்பேன். டவடிப்பேன், டைவடிப்பேன், டவடிப்பேன், டைவடிப்பேன், ஜகா வங்கி சைடு அடிப்பேன், கைட உன்ன நோட்டால் அடிப்பேன்.
1: காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான்.

0: தமன் செய்யினா உலகம் நெங்கிறான் தம்பிங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டான் கட்டி தலாம் மடிக்கிறான் இன்ன மனு செய்யினா உலகம் நெங்கிறான் தம்பிங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டான் கட்டி தலாம் மடிக்கிறான் பெஞ்சமழு ஓஞ்சி போன பெஞ்சமழை ஓஞ்சி போன சாஞ்சையுடன் காஞ்சி போன பேட்டைய தமாத்திக்குன்னு அடிக்கிறான்
1: ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகளவையில் காசேதான் பெடவுளடா அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சிக்கிட்டேன் தான் காசேதான் கடவுளடா
2: காசேதான்
1: கடவுளடா காசேதான் கடவுளடா
2: காசேதான்
1: கடவுளடா காசேதான் கடவுளடா.
3: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது சுஷீலா பாடலில் பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:46, 48 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை காசியதான் கடவுளடா படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து சங்கே முழங்கு படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

கோழை கோழியை காவல் காக்க சேவல் நான் வரவ. எனி அப்செக்ஷன்? பொம்பளை சிரிச்சா

பெண்ணே நீயும் மாற்றிவிடாதே அவனை பெண்ணாக. பொம்பளை சிரிச்சா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் பீம்சென் ஜோஷி மற்றும் கே எல் சைகல் ஆகியோரது பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது பண்டிட் பீம்சென் ஜோஷி அவர்களின் பாடல்.

தொடர்ந்து ராஜராஜராஜிதே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் புத்திரிகா ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களை நாகஸ்வரேசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்டர் சாபுதாளம்

மங்களம். நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது மீரா படத்திலிருந்து MS சுப்பலட்சுமி குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 5:30 55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.